0: ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
0: ஷாம சுந்தர மதன மோகன,
1: ஷாம சுந்தர மதன மோகன,
0: ஷாம் சுந்தர மதன மோகன,
1: ஷாம்.

0: ஹரி மாதவ கிரிதாரி ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர மதன மோகன
0: ஷாம் சுந்தர மதன மோகன
1: ஷாம்.

0: மாதவரி மாதவ கிரிதாரி,
1: மாதவாரி மாதவாரி மாதவ கிரிதாரி,
0: மாதவாரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ

எந்துன பரிமளமே விதான கலதோ அட்டுலனே தேவுண்டு கலடு நீலோ பூவுலந்துன பரிமளமே விதான கலதோ அதுலனே தேவுண்டு கலடு நீலோ மெத

0: Swami, before your infinite love, everything fades away. To describe this infinite love, I put forth a poem as a humble offering to your divine lotus feet. Days passed, seasons rolled, body aged, life wrinkled. Thousands came, thousands left in this human race, but found none of your match and divine grace. I experienced your love in the form of my parents, but their sudden departure shattered my being. Lost in an abysmal darkness and pain, I experienced your grace in my presence. In the darkest hour, you sent me your light. I became your student to my utter delight. Started all over the search and found you right inside. With practice, I found you in all parts of light. Seeking your blessings, I pray every day. Keeping you in heart, I tread all through the way. Loving the memories cherished, realizing the end of my stay. Wishing to relish it once again before I go away. Tears trickle down as I stand and say, I thank you, Swami, for loving me in an unfathomable way.
1: Swami, நான் நீலகிரி மாவட்டதோகாடா முட்டி நாடும் அட்டிந்து வந்ததே சுவாமி. நான் படுகர் இன சேர்ந்தம சுவாமி. நீ படுகர் மேல ஏசக கவ பீத்தேந்து எங்க எல்லா அறுதியோ சுவாமி. படுகர் ஏகு எல்லி பந்தலியோ நீ கவவோடா கோபாலா மட்டு கோபியர் எந்த கொச்சிர சுவாமி. ஆ கவக ஈடு எதுவும் இல்ல சுவாமி. சுவாமி, ஈக நின்ன முந்தா நித்து பாசாரி நிதேந்தல அதுக்கு முக்கிய காரணம் என் அம்மா அப்பா மட்டு குடும்ப பவக்க ஆசீர்வாதம் மட்டுதான் சுவாமி. அவக்கு ஆசீர்வாதம் இல்லாதல இது சாத்தியவே இல்ல சுவாமி. சுவாமி, நான் வயசுந்தா நீ பரிபூர்ண அவதாரான் தாரத சுவாமி. அதுக்கு காரணம் என் அம்மா அப்பா மட்டுதா சுவாமி. ஏகாந்தல அவக்கு தான் குன்ன வயசுந்தா என்ன பாலி கிளாஸ் சேர்த்தி நின்ன பத்தி எல்லாம் எய் தந்துரு சுவாமி. மேலும் அவக்குவே குருவா இது எய் தந்துரு சுவாமி. அவக்கு எந்தெந்தோ நான் கடமை பட்டுதே சுவாமி. நான் குன்ன வயசுந்த நீ பரிபூர்ண அவதாரான் அர்த்ததலியோ நின்ன காலேஜ் கத்தினேந்து நான் ஒன்று ஜின சேர்த்தி நெஞ்சுல சுவாமி. ஆல ஈக காலேஜ் கத்து 3 வருஷம் பிரிக்குதேந்தல அதுக்கு முக்கிய காரணம் எங்க நின்ன மேல பீத்திய பக்தியோ நீ எங்க மேல பீத்திய கவம் மட்டுதா சுவாமி காரணம். நின்ன காலேஜ் கத்தீந்தாடுதா உண்மையான அன்பு ஏனான்னு அர்த்த சுவாமி. ஆ உண்மையான அன்பா என் அம்மா அப்பா மட்டும் குடும்பம் மூலவா நான் பெற்றுத சுவாமி. சுவாமி, கடைசியா ஒந்தே ஒன்று மட்டும் கேத்தன சுவாமி, உலகி பாவுக்கு எல்லாவா சந்தோஷவா பீத்து நின்ன துணை எந்த ஒக்க கொட்டு காப்பாச்சு.